0: பாரியா அங்கே அங்கமா அவகுல பாரியா மாத்தே மீட்டா நீச்சே தான் தாரி மானே
1: ஏ
0: நான் மாறி மானே.